சம்பிஷத வசனம் சுப்ரசன்னம் த்ரிநேத்ரம் ஹஸ்தாப்ஜாப்யாம் பதுகமனிஷம் சூலகடகம்.